0: சூப்பர் மச்சி.
1: தந்தாச்சே தந்தாச்சே, எங்க வீட்டு தங்கச்சிலையவும் கையில தந்தாச்சே.
0: சூப்பர் மச்சி.

0: சூப்பர் மச்சி
1: தந்தாச்சே தந்தாச்சே. தங்கத்திலே உன் கையில தந்தாச்சு
0: சூப்பர் மச்சி.